எம் சரதா, எம் கிருஷ்ணமோகன் பாடின சாமவேதம் ஷண்முக சர்ம ரச்சனலோ ఈ లలిత గీతం వినండి.